இங்கே திகழான் பெயிண்டிங்கோ இங்கே சிமிட்டிங்காக எங்கே ஓடுவார். Malay penguntat, Malay sembah puyung, aturan para musuk semua. Ini tulisan.